ஓவர் டைம் இயக்கா தரமியாய்க்களை வில்மிக்ஸ் அண்ட் ஷெரோன் ஹஞ்சுக்கொள்ளன் அணி ஃபுல்ல சுவாத்தியர் அல்ஃபிரட் ரோஸ் ரீட்டா ரோஸ் கிவனை தையே ஜானியே த சொப்ரன் லோனா அண்ட் ஏஜ் பிரிட்டோன் யூ ஆர் மை சோனியா.